நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of shivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Nataraja Nataraja, presented by Jambalini Manik. Thank you. ஓம் நம சிவாய்.

ாய நமஹ கௌரி பர்த்ரே நமஹ கணேஸ்வராய நமஹ அஷ்டமூர்த்தயே நமஹ விஸ்வமூர்த்தயே நமஹ த்ரிவர்க்காய நமஹ ஸ்வர்க்கசாதனாய நமஹ ஞானகம்யாய நமஹ த்ருடப்ரஜ்ஞாய நமஹ தேவதேவாய நமஹ த்ரிலோசனாய நமஹ வாமதேவாய நமஹ மகாதேவாய நமஹ படவே நமஹ பரிவ்ருடாய நமஹ த்ருடாய நமஹ விஸ்வரூபாய நமஹ விரூபாக்ஷாய நமஹ வாகீஷாய நமஹ ஸ்ருதிமந்த்ரகாய நமஹ சர்வப்ரணவசம்வாதினே நமஹ வ்ருஷாங்காய நமஹ வ்ருஷவாஹனாய நமஹ ஈஷாய நமஹ பினாகினே நமஹ கட்வாங்கினே நமஹ சித்ரவேஷாய நமஹ சிரந்தனாய நமஹ மனோமயாய நமஹ மகாயோகினே நமஹ ஸ்திராய நமஹ ப்ரஹ்மாண்டதுர்ஜடினே நமஹ காலகாலாய நமஹ கிருத்திவாசசே நமஹ சுபகாய நமஹ பிரணவாத்மகாய நமஹ நாகசூடாய நமஹ சுசக்ஷுஷ்யாய நமஹ துர்வாசசே நமஹ புரஷாசனாய நமஹ த்ருகாயுதாய நமஹ ஸ்கந்தகுரவே நமஹ பரமேஷ்டினே நமஹ பராயணாய நமஹ அநாதிமத்யநிதனாய நமஹ கிரீஷாய நமஹ கிரிஜாதவாய நமஹ குபேரபந்தவே நமஹ ஸ்ரீகண்டாய நமஹ லோகவந்தியோத்தமாய நமஹ.

ஸ்ரீகணேஷாய நமஃ சூர்யதாபனாய நமஃ தர்மதாம்னே நமஃ க்ஷமாக்ஷேத்ராய நமஃ பகவதே நமஃ பகநேத்ரக்னே நமஃ உக்ராய நமஃ பசுபதயே நமஃ தார்க்ஷ்யாய நமஃ ப்ரியபக்தாய நமஃ ப்ரியம்வதாய நமஃ தாத்ரே நமஃ தயாகராய நமஃ தக்ஷாய நமஃ கபர்தினே நமஃ காமசாசனாய நமஃ ஸ்மசானநிலையாய நமஃ திஷ்யாய நமஃ ஸ்மசானஸ்தாய நமஃ மகேஸ்வராய நமஃ லோககர்த்ரே நமஃ பூதபதயே நமஃ மஹாகர்த்ரே நமஃ மஹௌஷ.

ஓம் நமஃ கணகாயாய நமஃ சுகீர்த்தயே நமஃ சின்ன சம்சயாய நமஃ காமதேவாய நமஃ காமகாலாய நமஃ பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஃ பஸ்மப்ரியாய நமஃ பஸ்மசா

நமஹ அனந்த திருஷ்டயே நமஹ ஆனந்தாய நமஹ தண்டாய நமஹ தமயித்ரே நமஹ தமாய நமஹ அவிவாத்யாய நமஹ.

மகாவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரிணே நமஹ, மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அனுர்தேஷ்யவபுஷே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சர்வாகர்ஷகராய நமஹ, மதாய நமஹ, பஹுஸ்ருதாய நமஹ, பஹுமாயாய நமஹ, நியதாத்மனே நமஹ, அபயோத்பவாய நமஹ, ஓஜசே நமஹ, தேஜசே நமஹ, த்யுதிதராய நமஹ, நர்த்தகாய நமஹ, சர்வநாயகாய நமஹ, நித்யகண்டாப்ரியாய நமஹ, நித்யப்ரகாஷாத்மனே நமஹ, பிரதாபநாய நமஹ, ருத்தாய நமஹ.

சுக்கிராய நமஹ, விருஷவாகனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ.

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, த்யேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, பூ நமஹ, புவஹ நமஹ, லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டினே நமஹ, த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சுவீராய நமஹ, ருசிராங்கதினே நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, வசிஷ்டாய நமஹ.

ஆராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ.

ஆதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வ சஸ்திர பிருதாம்பர

பிரம்மண்யாய நமஹ, பிராமண பிரியாய நமஹ, தேவ பிரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தெய்வஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, விஷாலாக்ஷாய நமஹ, விருஷதாய நமஹ, விருஷவர்தனாய.

ஆமஞ்சசாய நமஹ பூஷயாய நமஹ பூதிகிருதே நமஹ பூதயே நமஹ விபூதயே நமஹ பூதிவாஹனாய நமஹ அகாயாய நமஹ பூதகாயஸ்தாய நமஹ.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் பிரஜாபதிரகாமே தத்ரஜா தேதேவதே சதபோ தத்ரஜா சத்ரபதக்யஸ்தாமம் ரஜதா பம்பஞ்சரதத்வாமோ மத்யரகுரதகதே சவபோகமக்ஷஸ்யா பலபக்ஷஸ்யா பவராம் போதபக்ஷம் தேவான் வதிர்ஜந்தா அவரபக்ஷம் பவராம்.

0: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
1: Bhava Sharva Ishana Pashupati Rudra Ugra Bhima Mahadeva Mahadeva Vidhana Ashtakasya Adhikaranam Vachyam Param Brahma.
2: Adhikaranam Ityasya Vachyam Adhikaranam Adheya Adhikarana Bhavaha Nasti Vachyam Ityartha Param Brahma.
1: अस्य सकल शब्द वाच्यत्वेपि परभाव बोधकत्वेन मुख्यतया भवादि शब्दाभिधेयत्वेन न अन्य शब्दाभिधेयत्व अभिधेयत्व भंग प्रसंगः अभाव अभाव प्रसंगः
2: अर्थं पुरीयते
1: अस्य सकल
3: शब्द वाच्यत्वेपि
2: अस्य परमात्मनः
3: सकल
2: शब्द वाच्यत्वं सिद्धान्ते अंगीकृतं वर्तते सकल शब्द वाच्यत्वं तर्हि अष्टौ नामानि विशिष्य किमर्थं गृहीतानि अष्टशब्दवाच्यत्वं यदि उच्यते तर्हि अष्टभिरेव शब्दैः सह वाच्यः इति खलु स्यात् इत्युक्ते अप्रि उद्देश्यमिल्ल परभावबोधकत्वेन
1: मुख्यतया
2: परभावबोधकत्वेन मुख्यतया अष्टौ नामानि गृह्यन्ते परभावं नान व्याख्यानं पण्ड्रार् इवर् विशिष्य जन्मादिकारणत्व तदुपाद उपपादक गुणबोधकत्वेन इत्यर्थः जन्मादि कारणत्वस्य उपपादकाः एव गुणाः यन्द गुणम् इरुन्दाल् जन्मादि कारणत्वं सिद्धिक्कुमो அந்த குணங்களே பிரவர்த்தி நிமித்தமாக வச்சுண்டு எந்த சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தங்களை இங்க சங்கிரகம் பண்ணி வச்சிருக்காங்க அஷ்டம் அய்யோ அந்நியபி எக்கிஞ்சு குணவாசகா பவந்தி பரந்து விசிஷ்ய ஜென்மாதி காரணத்துவம் முக்கியம் அதுதான் லக்ஷணத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா அந்த அந்த லட்சணத்தில லட்சணம் ஜென்மாதி காரணத்துவம் அந்த ஜென்மாதி காரணத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஜென்மாதி காரணத்துவம் எதனால சமர்த்தனம் பண்ணணுமோ அந்த குணங்களை சொல்லக்கூடிய பேர்கள் முக்கியமா வச்சிருக்கு
1: क्रमेण
2: व्याख्यानं करोति भवः इत्यस्य कोऽर्थः भवति इति भवः सर्वदा भवति इत्यर्थः
1: भूधातोः सत्तार्थत्वात्
2: भूधातोः सत्तार्थत्वात् भूसत्तायां
1: सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म इति
2: विज्ञायते अदना सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म विज्ञायते सद्रूपं सत्तारूपं ब्रह्म विज्ञायते अद अदृणे स्वरूपं
3: अचेतनेपि वस्तुनि सद्रूपं ब्रह्म
2: हां स्वभावः दृश्यते
3: इति वक्
2: हां तद अपेक्षते कथमिति वदति अग्रे
3: अभिनिमित्तो उपादानं
2: पश्यन्तु ब्रह्म सकलस्य प्रपञ्चस्य उपादानम् इति यदा उच्यते உடனே ஒரு கேள்வி வரும் என்ன தெரியுமா இப்ப மிருத்து கடசிய உபாதானம் இது அங்கீகரியதே லோகே ஸ்பஷ்டம் தசிய அதுக்கு என்ன தெளிவு இத்துக்கு மிருத் கடஹா இது பிரதீதர் திருஷ்யதே ஹலோ தத்ர சாமானாதிகரணியன சப்த பிரயோகோ பவதி மிருத் கடஹா சுவர்ணம் குண்டலம் இவஞ்ச உபாதான திரவியம் உபாதான திரவிய வாசக சப்தேன உபாதேய திரவிய வாசக சப்தசிய சாமானாதிகரணியன பிரயோகா लोके दृश्यते सर्वत्र सुवर्णं कुण्डलं मृत् घटः इत्येवं यद्यत् मृण्मयं सर्वत्र मृत् मृत् मृत् प्रयोगं कर्तुं शक्यते यद्यत् सुवर्णमयं तत्र सुवर्णं सुवर्णम् इति प्रयोक्तुं शक्यते तद्वत् ब्रह्मैव यदि जगतः उपादानं स्यात् लोकस्य प्रपञ्चे विद्यमानस्य सर्वस्य उपादानं स्यात् तर्हि ब्रह्मघटः इति प्रयोगः प्रतीतिः वा अपेक्षते खलु कुत्रापि ब्रह्मसामानाधिकरणेन प्रतीतिः अस्ति वा इदं ब्रह्म इति प्रतीतिः नास्ति तथा नास्ति खलु तर्हि कथं ब्रह्मणः उपादानत्वम् अदक् एतादृ तेलिव् कोडुक मुडिमा केटा अदक् तेलिव् इरुक्कु ब्रह्मणः ब्रह्म उपादानत्वं केन रूपेण इत्युक्ते सत्त्वेन रूपेण सत्त्वं ब्रह्मणः स्वरूपं स्वरूपे अन्तर्गतं सच्चिदानन्दं लक्षणत्तिल् इरुक्कु इल्लैया चित्तुम् इरुक्कु आना चित्तुम् इन्द जडवस्तुनि न प्रतीयते सत्त्वं प्रतीयते खलु तत्र उपादानपदार्थे विद्यमानं सर्वमपि रूपम् उपादेये प्रतीयते इति अपेक्षा नास्ति यदोरु रूपं तिरीयते अन्तपूर्वम् इदानीं मृति अनेके धर्माः भवन्ति तत् सर्वम् आदाय प्रतीतिर्नास्ति नास्ति ज्ञायते खलु किं मृति घटे अप्रतीयमानः कोऽपि धर्मः उच्यताम्
3: आसीत्
2: पिण्डरूपेण आसीत् पिण्डो घटः इति प्रतितिर्नास्ति यतो न तत्र तद् तत् किं भवति येन रूपेण प्रतितिर्नास्ति तद् रूपं तर्कभाषया उच्यते चेत् उपादान तावच्छेदकं नास्ति तावदेव येन रूपेण तद् उपादानं भवति तद् रूपं तत्र प्रतीयते तत् पूर्वं मग तर्हि ब्रह्मणः केनचित् रूपेण कार्ये अनुवृत्तिः अनुवृत्ततया कार्येषु सर्वेषु अनुगततया प्रतितिरपेक्षते मृत् घटः मृत् शरावः मृत् पात्रं मृत् अपि वर्णम् अन्त माद्रि सन् घटः सन् पटः सन् वृक्षः सन् சர்வத்திர சன் இது எங்க சொல்ல முடியாது எங்க எல்லா இடத்துலயும் சொல்லலாம் எது எல்லாம் தெரியறதோ இருக்கிறதா தானே தெரியறது சத்வேன பிரதியதே இது மகத் பிரமாணம் அஸ்மாகம் சத்ரூபம் கிஞ்சித் வஸ்து சர்வத்திர அனுகததையா பிரதியதே சர்வேஷு பிரபஞ்சே பிரபஞ்ச பதார்த்தேஷு எத்யத் பிரதியதே எத்யத் நியாயதே எல்லாமே சத்துன்னு தெரியறது சத்வஸ்து ஏகம் தெரியறது ஏகமா தெரியறது ஏகம் கிமபி வஸ்து சர்வத்ர அனுகதம் அனுகதமா இருக்கு நையாயிகானாம் அப்படி ஜாதி சித்தம் இதமே ஒரு பிரமாணம் ஜாதி ஏக பதார்த்த கிமர்த்தம் கிமர்த்தம் கல்பிதே அனுகத பிரதீத்தியா அனுகத பிரதீதி இருந்தா ஏதோ ஏகமா ஏகமாக ஒரு வஸ்து தெரிகிறதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அனுகத பிரதீதி வராது கடத்துவம் கிமர்த்தம் அங்கீகரியதே கடம் வியக்தயஸ்து பின்னா பரந்து சர்வத்ர அயங்கடா அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி கடம் வியக்தயஸ்து பின்னா கடம் வியக்திஷு பின்னாஸ்து சத்ஸ்வபி அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி தாம் பிரதீதி நிர்வோடும் தத்ர தஸ்யாம் பிரதீதோ ஏகம் கிமபி விஷயோ வர்த்ததே அது வியக்தி இல்ல சரி அந்நிய கிஞ்சித் கல்பனியம் இது ஜாதி கல்பியதே தேனைவ நியாயேனா அந்த நியாயம் சமானம் தேனைவ நியாயேனா சர்வத்ர சது சது சது இது பிரதீதி அஸ்தி அது சத்தா ஜாதி சொல்லக்கூடாது நையாயிகஸ்ய சத்தா ஜாதி த்ரிஷ்வேவதேன அங்கீகரியது இது சர்வத்ர அனுபூயதே தரிஹி தது அந்த சத்துன்னு தெரியக்கூடிய வஸ்து ஏதோ ஒரு தனி பரமாத்மனஸ்வரூபம் அத்தவ உபாதானத்துவம் சம்பவதி பரமாத்மனஹ பிரத்யக்ஷம் நாஸ்தி இந்த வக்தவ்யம் ருதி சத்ரூபேண பிரத்யக்ஷம் அங்கீக்ரியதே அங்கீ கர்த்தவ்யமே பவதி
3: உபாதான தாவச்சேதக தர்மாஹ சர்வே தத்ர சர்வே தர்மாஹ தத்ர அபேக்ஷந்தே இது நாஸ்தி
2: யத் ஏன ரூப தத் ஏன ரூபேண பிரதியதே தேன ரூபேண உபாதானம் தரிஹி சத்வேன ரூபேண பரமாத் பிரம்ம உபாதானம் பரியாப்தம் ததேவ ததர்த்தமேவ இதம் வியாக்யாயதே
3: சர்வத்ர அனுவர்த்தமானம் சத்ரூபம்
2: சர்வத்ர அனுவர்த்தமானம் இது ஏகம் விசேஷணம் தத்தம் சத்ரூபம் பிரம்மா இது விஞ்ஞாயதே
1: ததா ஹி ஸ்ருதிஹி சதேவ சௌம்யே
2: சௌம்யேதம் அக்ரஹாசி ஹே சௌம்ய சௌம்ய இது சம்போதனம் சௌம்ய உத்தாலகஹ ஸ்வேதகேதும் உபதிஷதி ஹே சௌம்ய இதம் இதானிம் திருஷ்யமானம் இதம் ஜகத் அக்ரே அக்ரே இத்யுக்தே சிருஷ்டேஹ பூர்வம் சதேவ ஆசி சத்ரூபமாக ஏதோ ஒரு வஸ்துவா இருந்தது அது ஒரு வஸ்து எப்படி தெரியுது ஏகமேவ அத்யதீயம்
1: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா
2: அங்க சத்யம் இருக்கு
1: சத்யாத்ம பிராணாராமம் ஆனந்தம் சன்மஹா
2: இத்யாதி சத சத எங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்ருதிகள் போட்டிருக்கா
1: சன்மஹா இத்யாதி சங்கடஹ சங்கடஹ இதி சர்வ வஸ்துஷு அனுவிருத்தியா சத்ரூபஸ்ய பிரம்மணஹ சர்வோபாதானத்வம் சித்யதி
2: வியாக்யாதம்
1: மிருதுபரக்தம் கடாதிகம் ஹி மிருதுபாதானம் இஷ்யதே
2: மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகம் இஷ்யதே
3: உபரக்தம் இஷ்யதே பரிணாம
2: உபரக்தம் நம்ம தேன சம்பத்தம் இது
1: யுத்தம்
2: மிருதுபரக்ததையா பிரதீதி மிருத் கடஹா இது பிரதீதி மிருத்தோட சேர்ந்து தெரியறதுன்னு அர்த்தம் மிருதுபரக்தமா தெரியறதுனாலே மிருத்து அதனால தானே மிருத்து உபாதானக்காரன்னு சொல்லுவோம் மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகம் இஷ்யதே ததஹா சத்ரூபம் பிரம்மா பவசப்த வாக்கியம் பவதி லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு அந்த சச்சப்தஸ்ய வியாக்கியானம் ஜாதம் அந்த பவசப்தஸ்ய பவசப்தஸ்ய வியாக்கியானம்
3: ஜாதம்
2: ததா நா ஜெகத் உபாதானத்துவம் நிரூபயிதும் தஸ்ய உபயோகம் வர்ணிதம் கலு இதானீம் सत्तारूपत्वं तस्य अपेक्षते. सत्तारूपत्वं विद्यते चेदेव जगदुपादानत्वं तस्य निरूपयितुं शक्यते. सत्तारूपत्वं तर्हि सत्त्वेन रूपेण ब्रह्मणः प्रतिपादकः शब्दः भवति भवशब्दः भूधातोः सत्तार्थकत्वात्. अतः भवशब्दस्तु परमात्मनः जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति. जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति तस्मात् तस्य सङ्ग्रहः. एवं रीत्या सर्वत्र योजनीयम्.
1: सर्वशब्देन श्रीहिंसायामिति धात्वर्थवशात्
2: अत्र जगत् संहर्तृत्व तत्प्रतिपादनाय सर्वशब्दः लय लय संहर्त उपसंहर्त प्रलयकाले श्रुहिंसायाम् इति धातुः. धात्वर्थवशात् सकल संहर्तृब्रह्म प्रतिपाद्यते. इदानीं श्रुतयः उच्यन्ते.
1: तस्मादुपसंहर्त्रे महाग्रसाय नमः.
2: महाग्रासाय
1: महाग्रासाय नमः.
2: महान् ग्रासः यस्य सः ग्रासः
1: गृह्यते
2: கிரஸ்யே இது கிராசம். சாதாரணமா கிராசம் சொன்னால் இது முழுங்கிறது இல்லையா சாப்பிடக்கூடியது அதுவும் இருக்கு. சாதாரணமா சாப்பிடும் பொழுது இது இருக்கு இல்லையா ஏன் கிறிஸ்துவாக்கள் பிடிச்சதே அதுக்கு கிராசம் பேர். பரமாத்மா மகாகிராசா இத்துக்கு சவகிரம் தசிய கிராசா இது வை நம அஸ்து.
1: யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவதஹ ஓதன ஓதன
2: यस्य ब्रह्म च क्षत्रं च उभे भवत ओदनः मृत्युर्यस्योऽसि उपसेचनं कैत्था वेद यत्र सः इति कठोपनिषद्वाक्यम्. यस्य ब्रह्मणः ब्रह्म ब्राह्मण क्षत्रियादिकं सर्वं ओदनः भवति मृत्युः उपसेचनं भवति सर्वसंहर्ता इति तात्पर्येण श्रुतिः. एवं कल्पनया साहित्यश्लोकवत् अस्ति समग्रं जगत् ओदन मृत्युः उपसेचनम् ओदनम् பட்சணம் பண்றதுக்கு தானே உபசேஜனம் என்ன அவலேகம் மாதிரி இருக்கும் இல்லையா இதுதான் உபசேஜனம். மிருத்யுவே உபசேஜனமா வச்சுட்டு சமகிர பிரபஞ்சத்தையும் சாப்பிடக்கூடியவர் அர்த்தம். பரமாத்மாவை வர்ணனம் பண்றது
1: இத்தியாதிபிஹி சர்வசம்ஹர்த்ர பிரம்ம
2: ஸ்ருயதே.
1: நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்ம.
2: நிருபாதிக பரமைஸ்வர்ய விசிஷ்டத்வ நிருபாதிகமான பரமைஸ்வர்யம் பரமம் ஐஸ்வர்யம் ஸ்தாபிதம் அஸ்தி சா கோலாஹலம் கரோதி. நிருபாதிக பரமைஸ்வர்ய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்மா. ஈசான சப்தேனாபி பிரம்ம ஈசான
1: ஐஸ்வர்யே இதி
2: ஈஷா ஏவ ஈஷா ஐஸ்வர்யே இதி
3: நிருபாதிக ஐஸ்வர்யம்.
2: நிருபாதிக ஐஸ்வர்யம் நிருபாதிகம்னா
3: உபாதி நிரூபிதம்
2: சாபேட்சம் நாஸ்தி. அஸ்மாகம் ஐஸ்வர்யம் தூ சாபேட்சம் பவதி அஸ்மதபேட்சையா அன்யஸ்ய ஐஸ்வர்யம் ததபேட்சையா அன்யஸ்ய இது சாபேட்சம் ஐஸ்வர்யம். பரமாத்மன தூ நிரபேட்ச நிருபாதிகம் ஐஸ்வர்யம்.
1: ய இமான் லோகா நீஷத ஈஷினீபி இது ஸ்ரவணா.
2: ஈஷனீபி
1: ஈஷினீபி
2: ஈஷினீபி நிர்காலம் அத்ர ஈஷனீபி நிர்க. இது இதெல்லாம் அங்க இருக்கு அந்த அதர்வ சீர்ஷத்தில் இருக்கு.
1: பூர்வம் ஏவமே ஈஷினீபி
3: தித்யே அஸ்தி அத்ர சிம்பல் கிருத்வாத
2: அஸ்து. அது அந்த உபநிஷத்தை பார்க்கணும். அதிலிருந்து நிறைய வாக்கியங்கள் எடுத்து எடுக்கிறார் இவர்.
1: இது ஸ்ரவணா
2: ஈஸ்வரஸ்ய
1: ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யாபேக்ஷிதய பசுபதி
2: அபேக்ஷதய
1: வியாபேக்ஷதய பசுபதி
2: ஈஷிதவ்யாபேக்ஷதய ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யம் வேணும் இல்லையா. ஒருத்தர் நியந்திரணம் பண்றதா இருந்தா நியமிக்க கூடிய ஏதோ ஒன்று வேணும். அதை அபேட்சிச்சுதான் நியமனம் பண்ண முடியும். ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்ய அபேக்ஷதய மிருகம் சொன்னா ஹரிணா மான்.
1: பாஷசம்பந்தேன பசுத்வ வியவஹாராத் பசுக்ரஹணாத் பசுபாஷத்வயம்
2: சர்வே ஜீவாஹ அத்ர க்ராஹ்யா பசுசப்தேன க்ராஹ்யா சர்வேஷாம் தத்விபதாம் சதுஷ்பதாம் சர்வேஷாம் பிராணினாம் பசுசப்தேன க்ரஹணம் கர்த்தவ்யம். पशुशब्दः इति हि लिखितः अत्र पशुशब्दोऽपि जीवेषु शक्त्या प्रयुज्यते इति न भ्रमितव्यं गौण्या प्रयुज्यते पशुशब्दः पशुः इत्युक्ते जीवः इति वाच्यार्थः नास्ति पशुः इत्युक्ते एवं चतुष्पदामेव पशुः इति वाचकशब्दः परन्तु अत्र शास्त्रे जीवसामान्यपरतया पशुशब्दः प्रयुज्यते स तु गौण्या प्रयुज्यते इति पशो पशुरिव पशुः इति அதீனா அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால பந்தனே
3: பந்தன்
1: சமானகுணமாதாயஸ்ய
2: அபிப்ராயேண கௌண்ய பிரயுஜ்யதே பசுசப்தா தஸ்ய பந்தனம் யத்யத் வர்த்தது சர்வம் பாசசப்தேன உச்யதே
1: அனேன சிதசின் நியாமகம் பிரம்மா இதி விஜ்ஞாயதே
2: சிதசின் நியாமகம் சிதாம் சிதாம் அசிதம் அசிதாம் ச நியாமகம் பிரம்மா இதி லப்யதே
1: संसार रुद्रावकत्वात् रुद्रशब्दवाच्यं ब्रह्मा
2: अग्रे रुद्रशब्दः संसार रुग् रुजं द्रावयति इति रुद्रः रुजं द्रावयति इति रुजः संसार रोगः संसारान् मोक्षं ददाति इत्यर्थे
1: तरति शोकमात्मवित्
3: याधि
2: रुग् रुजौ रुजः जकारान्तशब्दः अधिक दुःखं रोगः इत्यादि अर्थः तत् द्रावयति द्रावयति इत्युक्ते
1: உக்ர
2: இத்யுச்யதே குதா உக்ரஹன இன்னொருத்ரால இது பண்ண முடியாது அன்யேன ஸ்வாதீனீகர்த்தும் ந சக்யதே அத்தஹ உக்ர இத்யுச்யதே பரதேஜோபிர் அனபிபவனீயத்வா அபிபவன் தெரியுமா அபிபூதம் அபிபவம் இந்த மாதிரி வார்த்தை கேள்விப்படலையா அபிபூதம் ததீயம் ஸ்வரூபம் நதிருஷ்யதே அந்யதீயேன ஸ்வரூபேன தரி தேன இதம் அபிபூதம் இத்யுச்யதே மறஞ்சு போறது மறஞ்சு போறது அத்ர இதம் பதம் சுவர்ணம் தைஜசம் இத்யுச்யதே ஹலு தஸ்ய ரூபம் பார்த்திவேன ரூபேன அபிபூதம் தீபிகாயம் பிரயோகம் பவதி அது என்ன அர்த்தம் மறந்து போயிருக்கு பார்த்திவேன ரூபேன அபிபூதம் பவதி சுவர்ணஸ்ய அது சுவர்ணம் தைஜசம்னா பாஸ்வர சுக்லமா இருக்கணும் இல்லையா அது பீத ரூபமா தெரியுது அது பீதத்வாத் பிருத்திவி இது பூர்வபக்ஷி வததி ததா நாஸ்தி தது பார்த்திவம் பீத ரூபம் வர்த்ததே பார்த்திவேன பீத ரூபேன சுவர்ணஸ்ய தைஜசம் ரூபம் தத்ர அபிபூதம் அத்தத அபிபூதம் நாம கோர்த்த அது தெரியறது இல்லைன்னு அர்த்தம் இதனால அது தெரியறது இல்லைன்னு
3: அர்த்தம்
2: कुत्र अस्तु अर्थः अवगतः खलु परतेजोभिः
1: अनभिभवनीयम्
2: अनभिभवनीयम् मरक्य मुडिया

0: எதி பரமாத்மனஹ தேஜசா இதம் சர்வம் அபிபூதம் சாத் இது இதுவே தெரிஞ்சுக்கவே முடியாது, உலகமே பிரகாசிக்காது.
1: நிலச்சேதன
0: பயஹேதுதயா பயம் இல்லாம பிரவர்த்திக்காது இல்லையா. பீஷாஸ்மாத் வாதஸ்பவதே பீஷோதேதி சூர்யஹ, எத்தனை பந்தனத்துல இருக்கிற வரைக்கும் பயம் தான், இல்லைன்னா பிரவர்த்திக்காது. இது ஒரு பயம் இருக்கணும். நியாமகத்துவேன நியாமகஸ்ய விஷய பயம் பவதி. அதா நிகில சேதன பய ஹேதுதயா பீம சப்தாபிதேயம் பிரம்மா. அதா பீம பய ஹேதுத்வா பீம இதி உச்சதே.
1: மகத்வேன திவ்யமானதயா மகாதேவை
0: மஹத் மஹத்வேன
1: திவ்யமான
0: திவ்யதி திவ்யதி திவ்யதி பிரகாசதே ரமதே ரமதே மஹத்வேன ரமதே. மகத்துவம் இருந்தால் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா. மகத்துவேன ரமதே இது மகாதேவானந்தே சுவானுபவானந்தே ரமதே சர்வதா ரமதே. ரமிக்கிறதுக்கு இன்னொன்னு தேவைப்படுறது கஷ்டம். ஸ்வசீவ ஸ்வரூபே யஹ ரமதே அஸ்ய கிருதே அன்யத் நாபேக்ஷதே கலு. மகத்துவேன தீவ்யமானதே மகாதேவ இத்யுச்யதே
1: சிவஹ
0: சிவஹ சிவஹ இதி.
1: ததா அதர்வ சிரசி அத கஸ்மாத் உச்யதே மகாதேவஹ.
0: கஸ்மாத் உச்யதே மகாதேவஹ
1: சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹீயதே தஸ்மாத் உச்யதே மகாதேவஹ.
0: நம்மளே சொல்ற மாதிரி ஸ்ருதியே சொல்றது. கஸ்மாத் உச்யதே மகாதேவஹ யத சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹீயதே தஸ்மாத் உச்யதே மகாதேவஹ இதி அஸ்து.
1: அபி அதர்வ சிரஹ மகாதேவஹ இதி அத்ரபி காரணத்வம் விவக்ஷிதம்.
0: சர்வத்ர பரமாத்மனஹ ஜகத் சம்பந்தி யத்யத் அஸ்தி ஜகத் ஸ்ருஷ்டி ஜகத் சம்ஹாரம் ஜகத் பரிபாலனம் ததுபயுக்தாஹ ஏ அம்சாஹ தே அத்ர வர்த்தந்தே.
1: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிகில மங்களாதாரதயா சிவ தத்வம் யத் அவகம்யதே தத் உக்த
0: ஸ்வபாவதயா
1: சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி.
0: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிரஸ்தாஹ சமஸ்தாஹ சம்சார கலங்காஹ யஸ்ய. எந்த ஒருவனுக்கு சம்சார கலங்கங்களோட சம்பந்தம் இல்லையோ, சம்சார தோஷங்கள் வர்றது இல்லையோ, அதனால நிகில மங்கள ஆதாரதையா நிகில சர்வேஷாம் மங்களானாம் ஆதாரபூதம் பவதி. அதஹ சிவ சிவஹ இதி சிவ தத்துவம் யத் அவகம்யதே தத் உக்த ஸ்வபாவதயா சிவ தத்துவம் யத் வர்த்ததே இப்போ சொன்ன உக்த ஸ்வபாவதயா உக்த ஸ்வபாவஹ சொன்ன சப்தைஹி உச்சமானைஹி ஸ்வபாவைஹி யுக்ததயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி வா நவா இது சந்தேகோ நகர்த்தவ்யா. பவத்யேவா இது தரிசயிதுமேவ ஸ்ருதை ஸ்ருதிவி ஸ்ருதிஷு ஏதாதுஷா சப்தாஹ தத்பரதயா பிரயுஜ்யந்தே
1: தஸ்மாத் லக்ஷணமபி
0: உபபத்யதே இதி அர்த்தஹ. தத்ர
1: தத்ர தாதிருஷ மஹிமனி ஜகத் உபய காரணத்வ சம்பவாத் ததேவ
0: ஜகத் உதய காரணத்வம் இல்லையா.
1: உபய காரணம் உபய காரணம்
0: உபய சத்தியம் உபய காரணத்துவம் உபயவிதம் காரணத்துவம் நிமித்த காரணத்துவம் உபாதான காரணத்துவம் சம்பவதி
1: தேதாதிருஷ மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே.
0: மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே ப்ரிஹி விருத்தௌ இதி தாது நிரதிசய ப்ரிஹத்வவத் இத்யர்த்தஹ. மனித் பிரத்யயம் ப்ரிஹி விருத்தௌ ப்ரிஹ்மதி ப்ரிஹ்மணம் இத்யுச்யதே கலு பெருசா வருது உபப்ரிஹ்மணம் பெருசா வருது அர்த்தம். இதம் அத்ர உபபதம் கிமபி நாஸ்தி தரி நிரதிசயம் ப்ரிஹத்வம் தஸ்ய ஞாயதே. அப்பேற்பட்டது பிரம்ம சப்தத்தினாலையும் அப்படிதான்
1: தெரியும். ததேவ சிவசப்த வாச்சியம் ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சித்தம்.
0: ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சிவசப்த வாச்சியம் பவதி மங்களஸ்வரூபமா இருக்கிறதுனால சிவசப்தஸ்ய வாச்சியார்த்தம் பவதி. உபபாதகைஹ பஞ்சகிருத்ய உபபாதகாஹ പഞ്ചകൃത്യാനി പരമ

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பகவத்பக்தஜன், मनीषा पंचक के प्रथम श्लोक का उच्चारण करते हैं।

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மகிமா பிரசன்டட் பாய் சுவாமி சந்தோஷி மாதாஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: பூஜ்ய மாதாஜி கே புனித சரணோ மே வந்தன். ஆப் சப் கி தரப் சே, சன்ஸ்தா கி தரப் சே, ஓர் சபி யஹா ஜோ ஸ்டாஃப் மெம்பர் ஹே, உன் சப் கி தரப் சே மஹாராஜ் மாதாஜி கோ வந்தன் கர்த்தே ஹே. ஆஜ் த்ராதசி ஹே, கணபதி கி ஜோ அபி தூம் மச்சி ஹே உஸ்கே பீச் பூஜ்ய மாதாஜி கா ஆகமன் एक शुभ चिन्ह है. और माता जी ने जो विषय भी लिया है शिव महिमा, माता जी हम 28 तारीख तक यह प्रवचन द्वारा माता जी द्वारा रहेगी. प्रातः प्रवचन द्वारा सायं भी माता जी को सुनने का आयोजन किया गया है, जिसकी जाहिरात माता जी के प्रवचन के बाद होगी. आप सबकी तरफ से फिर से माता जी को वंदन करते हैं. हरिओम.
2: बोलिए सच्चिदानंद भगवान की जय. उमापति महादेव की जय. पवन सुत हनुमान की जय. जगदम्बा मैया की जय.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of shivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Nataraja Nataraja, presented by Jambalini Manik. Thank you. ஓம் நம சிவாய்.

ாய நம கங்காதராய நம சூலதராய நம பரார்த்தைக்கப்ரயோஜகாய நம சர்வஜ்ஞாய நம சர்வதேவாதயே நம கிரிதன்வனே நம ஜடாதராய நம.

ஆதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, பிரியபக்தாய நமஹ, பிரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மஹாகர்த்ரே நமஹ, மஹோ

குமாரதாய நமஹ, சுதியே நமஹ, சோமபாய நமஹ, அமிர்தபாய நமஹ, சௌம்யாய நமஹ, மகாநீதயே நமஹ, மகாஸ்மிருதயே நமஹ.

ஆவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரிணே நமஹ, மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அனுர்தேஷ்யவபுஷே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சர்வாகர்ஷகராய நமஹ, மதாய நமஹ, பஹுஸ்ருதாய நமஹ, பஹுமாயாய நமஹ, நியதாத்மனே நமஹ, அபயோத்பவாய நமஹ, ஓஜசே நமஹ, தேஜசே நமஹ, த்யுதிதராய நமஹ, நர்த்தகாய நமஹ, சர்வநாயகாய நமஹ, நித்யகண்டாப்ரியாய நமஹ, நித்யப்ரகாஷாத்மனே நமஹ, பிரதாபநாய நமஹ, ருத்தாய நமஹ, ஸ்பஷ்டா

ஷ்டாய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரய

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீராச

சன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே நமஹ, நாகேஷாய நமஹ, ஸ்வாதிஷ்டான ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாதாய நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, நபோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகாய நமஹ, ஆசீனாய நமஹ, சுக்ராஷணாய நமஹ, விருஷாகபயே நமஹ, துஷ்டாய நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அனர்த்தசாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய நமஹ, புருஷ்டுதாய நமஹ, ப்ருஹத்புஜாய நமஹ, ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ.

கர்த்தனாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய நமஹ, பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யமாய நமஹ, யோக வித்ப்ரஷ்டாய நமஹ, பிரம்மண்யாய நமஹ, பிராமண பிரியாய நமஹ.

நமஹ சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ சப்தஜிஹ்வாய நமஹ சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ ஸ்னிக்தாய நமஹ பிரகிருதி தக்ஷிணாய நமஹ பூத பவ்ய

வைத்யாய நமஹ, வியத்கோப்த்ரே நமஹ, சப்தாவரமுனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியத

சித்திசாதனாய நமஹ, விவ்ருதாய நமஹ, சம்ருதாய நமஹ, ஷில்பினே நமஹ, பியூடரோஸ்காய நமஹ, மகாபுஜாய நமஹ,

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

தத்வாக்யே சுவசி பாகமுத்தமம் ஆதித்தாமானக்யே சவிதர்வ்யோர் நுஷேனு சீனா ஜீவிதாமானுஷேப்யஹ பிரவாயுமச்சா ப்ருஹதீமானீஷா ப்ருஹத்ராயம் விஷ்வவாரக்யே ரதப்ராம்.

ஹிரண்யம் பாரியம் சுவர்ணேவ் ஐனம் பிரியங்கச்சதி நாப்பியம் சுரத்தபோதார.

0: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanta Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
1: Bhava Sharva Ishana Pashupati Rudra Ugra Bhima Mahadeva Mahadeva Vidhana Ashtakasya Adhikaranam Vachyam Param Brahma.
2: Adhikaranam ityasya Vachyam Adhikaranam Adheya Adhikarana Bhavaha Nasti Vachyam Ityartha Param Brahma.
1: अस्य सकल शब्द वाच्यत्वेपि परभाव बोधकत्वेन मुख्यतया भवादि शब्दाभिधेयत्वेन न अन्य शब्दाभिधेयत्व अभिधेयत्व भंग प्रसंगः अभाव अभाव प्रसंगः
2: अर्थं पुरीयते
1: अस्य सकल
3: शब्द वाच्यत्वेपि
2: अस्य परमात्मनः
3: सकल
2: शब्द वाच्यत्वं सिद्धान्ते अंगीकृतं वर्तते सकल शब्द वाच्यत्वं तर्हि अष्टौ नामानि विशिष्य किमर्थं गृहीतानि अष्टशब्दवाच्यत्वं यदि उच्यते तर्हि अष्टभिरेव शब्दैः सह वाच्यः इति खलु स्यात् इत्युक्ते अपि उद्देश्यमिल्ल परभावबोधकत्वेन मुख्यतया
1: तस्य
2: परभावबोधकत्वेन मुख्यतया अष्टौ नामानि गृह्यन्ते परभावं नान व्याख्यानं मण्डरा इवर् विशिष्य जन्मादिकारणत्व तदुपाद उपपादक गुणबोधकत्वेन इत्यर्थः जन्मादि कारणत्वस्य उपपादकाः एव गुणाः यन्द गुणम् इरुन्दाल् जन्मादि कारणत्वं सिद्धिक्कुमो அந்த குணங்களே பிரவர்த்தி நிமித்தமாக வச்சுண்டு எந்த சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தங்களை இங்க சங்கிரகம் பண்ணி வச்சிருக்காங்க அஷ்டம் ஐயோ அந்நியபி எக்கிஞ்சு குணவாச்சகா பவந்தி பரந்து விசிஷ்ய ஜென்மாதி காரணத்துவம் முக்கியம் அதுதான் லக்ஷணத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா அந்த அந்த லட்சணத்தில லட்சணம் ஜென்மாதி காரணத்துவம் அந்த ஜென்மாதி காரணத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஜென்மாதி காரணத்துவம் எதனால சமர்த்தனம் பண்ணணுமோ அந்த குணங்களை சொல்லக்கூடிய பேர்கள் முக்கியமா வச்சிருக்கு
1: क्रमेण
2: व्याख्यानं करोति भवः इत्यस्य कोऽर्थः भवति इति भवः सर्वदा भवति इत्यर्थः
1: भूधातोः सत्तार्थत्वात्
2: भूधातोः सत्तार्थत्वात् भूसत्तायां
1: सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म इति
2: विज्ञायते अदना सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म विज्ञायते सद्रूपं सत्तारूपं ब्रह्म विज्ञायते अद अदनुडे स्वरूपं
3: अचेतनेपि वस्तुनि सद्रूपं ब्रह्म
2: हां स्वभावः दृश्यते
3: इति
2: वक् हां तद अपेक्षते कथमिति वदति अग्रे
3: अभिन्न निमित्तो
2: पश्यन्तु ब्रह्म सकलस्य प्रपञ्चस्य उपादानम् इति यदा उच्यते உடனே ஒரு கேள்வி வரும் என்ன தெரியுமா இப்ப மிருத்து கடசிய உபாதானம் இது அங்கீகரியதே லோகே ஸ்பஷ்டம் தசிய அதுக்கு என்ன தெளிவு இத்துக்கு மிருத் கடஹா இது பிரதீதிர் திருஷ்யதே ஹலோ தத்ர சாமானாதிகரணியன சப்த பிரயோகோ பவதி மிருத் கடஹா சுவர்ணம் குண்டலம் இவச்ச உபாதான திரவியம் உபாதான திரவிய வாசக சப்தேன உபாதேய திரவிய வாசக சப்தசிய சாமானாதிகரணியன பிரயோகா லோகே திருஷ்யதே சர்வத்ர சுவர்ணம் குண்டலம் மிருத் கடஹ இத்தியவம் யத்யத் மிருண்மயம் சர்வத்ர மிருத் மிருத் மிருத் பிரயோகம் கர்த்தும் சக்யதே யத்யத் சுவர்ணமயம் தத்ர சுவர்ணம் சுவர்ணம் இது பிரயோக்தும் சக்யதே தத்வத் பிரம்மைவ யதி ஜகதஹ உபாதானம் ஸ்யா லோகஸ்ய பிரபஞ்சே சர்வ வித்யமானஸ்ய சர்வஸ்ய உபாதானம் ஸ்யா தரி பிரம்ம கடஹ இது பிரயோகஹ பிரதீதிர்வா அபேக்ஷதே कुत्रापि ब्रह्म सामानाधिकरणेन प्रतीतिः अस्ति वा इदं ब्रह्म इति प्रतीतिः नास्ति तथा नास्ति खलु तर्हि कथं ब्रह्मणः उपादानत्वम् अदक एतादृ तेलिव् कोडुक मुडियुमा केटा अदक तेलिव् इरुक्कु ब्रह्मणः ब्रह्म उपादानत्वं केन रूपेण इत्युक्ते सत्त्वेन रूपेण सत्त्वं ब्रह्मणः स्वरूपं स्वरूपे अन्तर्गतं सच्चिदानन्दं लक्षणत्तिल् इरुक्कु इल्लैया चित्तुम् इरुक्कु ஆனா சித்தம் இந்த ஜடவஸ்துனா பிரதீயது சத்வம் பிரதீயத்தை உபாதான பதார்த்தே வித்தியமானம் சர்வமபி ரூபம் உபாதேயே பிரதீயதே அபேக்ஷா நாஸ்தி ஏதோ ஒரு ரூபம் தெரிகிறதா இருந்தா போதும் இனி மிருதி அநேகே தர்மாக பவந்தி தத் சர்வம் ஆதாய பிரதீதம் நாஸ்தி நாஸ்தி ஞாயத்தை கலு கிம் மிருதி கடே அப்பிரதீயமான கோபி தர்மாக உச்சதா
3: வர்ண பூவம்
2: आसीत् पिण्डरूपेण आसीत् पिण्डो घटः इति प्रतीतिः नास्ति यतो तत्र तद् तत् किं भवति येन रूपेण प्रतीतिः नास्ति तद् रूपं तर्कभाषया उच्यते चेत् उपादान तावच्छेदकं नास्ति तावदेव येन रूपेण तद् उपादानं भवति तद् रूपं तत्र प्रतीयते तत् पूर्वं मग तर्हि ब्रह्मणः केनचित् रूपेण कार्ये अनुवृत्तिः अनुवृत्ततया कार्येषु सर्वेषु अनुगततया प्रतीतिरपेक्षते मृत् घटः मृत् शरावः मृत् पात्रं मृत् अपि वर्णम् अन्त माद्रि सन् घटः सन् पटः सन् वृक्षः सन् சர்வத்திர சன் எங்க சொல்ல முடியாது எங்க எல்லா இடத்துலயும் சொல்லலாம் எது எல்லாம் தெரியறதோ இருக்கிறதா தானே தெரியறது சத்வேன பிரதியதே இது மகத் பிரமாணம் அஸ்மாகம் சத்ரூபம் கிஞ்சித் வஸ்து சர்வத்திர அனுகததையா பிரதியதே சர்வேஷு பிரபஞ்சே பிரபஞ்ச பதார்த்தேஷு எத்யத் பிரதியதே எத்யத் நியாயதே எல்லாமே சத்துன்னு தெரியறது சத்வஸ்து ஏகம் தெரியறது ஏகமா தெரியறது ஏகம் கிமபி வஸ்து சர்வத்ர அனுகதம் அனுகதமா இருக்கு நையாயிகானாம் அப்படி ஜாதி சித்தம் இதமே கலு பிரமாணம் ஜாதி ஏக பதார்த்த கிமர்த்தம் கிமர்த்தம் கல்பிதே அனுகத பிரதீத்தியா அனுகத பிரதீதி இருந்தா ஏதோ ஏகமா ஏகமாக ஒரு வஸ்து தெரிகிறதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அனுகத பிரதீதி வராது கடத்துவம் கிமர்த்தம் அங்கீகரியதே கடம் வியக்தயஸ்து பின்னா பரந்து சர்வத்ர அயங்கடா அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி கடம் வியக்தயஸ்து பின்னா கடம் வியக்திஷு பின்னாஸ்து சத்ஸ்வபி அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி தாம் பிரதீதி நிர்வோடும் தத்ர தஸ்யாம் பிரதீதோ ஏகம் கிமபி விஷயோ வர்த்ததே அது வியக்தி இல்ல சரி அந்நிய கிஞ்சித் கல்பனியம் இது ஜாதி கல்பியதே தேனைவ நியாயேனா அந்த நியாயம் சமானம் தேனைவ நியாயேனா சர்வத்ர சது சது சது இது பிரதீதி அஸ்தி அது சத்தா ஜாதி சொல்லக்கூடாது நையாயிகஸ்ய சத்தா ஜாதி த்ரிஷ்வேவதேன அங்கீகரியது இது சர்வத்ர அனுபூயதே தரிஹி தது அந்த சத்துன்னு தெரியக்கூடிய வஸ்து ஏதோ ஒரு தனி பரமாத்மனஸ்வரூபம் அத்தவ உபாதானத்துவம் சம்பவதி பரமாத்மனஹ பிரத்யக்ஷம் நாஸ்தி இதம் ஏம ருதி சத்ரூபேண பிரத்யக்ஷம் அங்கீக்ரியதே அங்கீ கர்த்தவ்யமே பவதி
3: உபாதான தாவச்சேதக தர்மாஹ சர்வே தத்ர சர்வே தர்மாஹ தத்ர அபேக்ஷதே இதி நாஸ்தி
2: யத் ஏன ரூப தத் ஏன ரூபேண பிரதியதே தேன ரூபேண உபாதானம் தரிஹி சத்வேன ரூபேண பரமாத்ம ப்ரஹ்ம உபாதானம் பரியாப்தம் ததேவ ததர்த்தமேவ இதம் வியாக்யாயதே
3: சர்வத்ர அனுவர்த்தமானம் சத்ரூபம்
2: சர்வத்ர அனுவர்த்தமானம் இதி ஏகம் விசேஷணம் தத்தம் சத்ரூபம் ப்ரஹ்ம இதி விஜ்ஞாயதே
1: ததா ஹி ஸ்ருதிஹி சதேவ சௌம்யே
2: சௌம்யேதம் அக்ரஹாசி ஹே சௌம்ய சௌம்ய இதி சம்போதனம் சௌம்ய உத்தாலகஹ ஸ்வேதகேதும் உபதிஷதி ஹே சௌம்ய இதம் இதானிம் திருஷ்யமானம் இதம் ஜகத் அக்ரே அக்ரே இத்யுக்தே ஸ்ருஷ்டேஹ பூர்வம் சதேவ ஆசி சத்ரூபமாக ஏதோ ஒரு வஸ்துவா இருந்தது அது ஒரு வஸ்து எப்படி தெரியுது ஏகமேவ அத்விதீயம்
1: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா
2: அங்க சத்யம் இருக்கு
1: சத்யாத்ம பிராணாராமம் ஆனந்தம் சன்மஹா
2: இத்யாதி சத சத எங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்ருதிகள் போட்டிருக்கா
1: சன்மஹா இத்யாதி சங்கடஹ சங்கடஹ இதி சர்வ வஸ்துஷு அனுவிருத்தியா சத்ரூபஸ்ய பிரம்மணஹ சர்வோபாதானத்வம் சித்யதி
2: வியாக்யாதம்
1: மிருதுபரக்தம் கடாதிகம் ஹி மிருதுபாதானம் இஷ்யதே
2: மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகம் இஷ்யதே
3: உபரக்தம் இஷ்யதே பரிணாம
2: உபரக்தம் நம்ம தேன சம்பத்தம் இது
1: யுத்தம்
2: மிருதுபரக்ததையா பிரதீதி மிருத் கடஹா இது பிரதீதி மிருத்தோட சேர்ந்து தெரியறதுன்னு அர்த்தம் மிருதுபரக்தமா தெரியறதுனாலே மிருத்து அதனால தானே மிருத்து உபாதானக்காரன்னு சொல்லுவோம் மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகம் இஷ்யதே ததஹா சத்ரூபம் பிரம்மா பவசப்த வாக்கியம் பவதி லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு அந்த சச்சப்தஸ்ய வியாக்கியானம் ஜாதம் அந்த பவசப்தஸ்ய பவசப்தஸ்ய வியாக்கியானம்
3: ஜாதம்
2: ததா நா ஜெகத் உபாதானத்துவம் நிரூபயிதும் தஸ்ய உபயோகம் வர்ணிதம் கலு இதானீம் सत्तारूपत्वं तस्य अपेक्षते. सत्तारूपत्वं विद्यते चेदेव जगदुपादानत्वं तस्य निरूपयितुं शक्यते. सत्तारूपत्वं तर्हि सत्त्वेन रूपेण ब्रह्मणः प्रतिपादकः शब्दः भवति भवशब्दः भूधातोः सत्तार्थकत्वात्. अतः भवशब्दस्तु परमात्मनः जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति. जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति तस्मात् तस्य सङ्ग्रहः. एवं रीत्या सर्वत्र योजनीयम्.
1: सर्वशब्देन श्रीहिंसायामिति धात्वर्थवशात्
2: अत्र जगत् संहर्तृत्व तत्प्रतिपादनाय सर्वशब्दः लय लय संहर्त उपसंहर्त प्रलयकाले श्रुहिंसायाम् इति धातुः. धात्वर्थवशात् सकल संहर्तृब्रह्म प्रतिपाद्यते. इदानीं श्रुतयः उच्यन्ते.
1: तस्माद् उपसंहर्त्रे महाग्रसाय नमः.
2: महाग्रासाय
1: महाग्रासाय नमः.
2: महान् ग्रासः यस्य सः ग्रासः
1: गृह्यते
2: கிரஸ்யே இது கிராசம். சாதாரணமா கிராசம் சொன்னால் இது முழுங்கிறது இல்லையா சாப்பிடக்கூடியது அதுவும் இருக்கு. சாதாரணமா சாப்பிடும் பொழுது இது இருக்கு இல்லையா ஏன் கிறிஸ்துவாக்கள் பிடிச்சதே அதுக்கு கிராசம் பேர். பரமாத்மா மகாகிராசா இதுக்கு சவக்ரம் தசிய கிராசா இது வை நம அஸ்து.
1: யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவதஹ ஓதன ஓதன
2: यस्य ब्रह्म च क्षत्रं च उभे भवत ओदनः मृत्युर्यस्योऽसि उपसेचनं कैत्था वेद यत्र सः इति कठोपनिषद्वाक्यम्. यस्य ब्रह्मणः ब्रह्म ब्राह्मण क्षत्रियादिकं सर्वं ओदनः भवति मृत्युः उपसेचनं भवति सर्वसंहर्ता इति तात्पर्येण श्रुतिः. एवं कल्पनया साहित्यश्लोकवत् अस्ति समग्रं जगत् ओदन मृत्युः उपसेचनम् ओदनम् பட்சணம் பண்றதுக்கு தானே உபசேஜனம் என்ன அவலேகம் மாதிரி இருக்கும் இல்லையா இதுதான் உபசேஜனம். மிருத்யுவே உபசேஜனமா வச்சுட்டு சமகிர பிரபஞ்சத்தையும் சாப்பிடக்கூடியவர் அர்த்தம். பரமாத்மாவை வர்ணனம் பண்றது
1: இத்தியாதிபிஹி சர்வசம்ஹாரத்ர பிரம்ம
2: ஸ்ருயதே.
1: நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்ம.
2: நிருபாதிக பரமைஸ்வர்ய விசிஷ்டத்வ நிருபாதிகமான பரமைஸ்வர்யம் பரமம் ஐஸ்வர்யம் ஸ்தாபிதம் அஸ்தி சா கோலாஹலம் கரோதி. நிருபாதிக பரமைஸ்வர்ய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்மா. ஈசான சப்தேனாபி பிரம்ம ஈசான
1: ஐஸ்வர்யே இதி
2: ஈஷா ஏவ ஈஷா ஐஸ்வர்யே இதி
3: நிருபாதிக ஐஸ்வர்யம்.
2: நிருபாதிக ஐஸ்வர்யம் நிருபாதிகம்னா
3: உபாதி நிரூபிதம்
2: சாபேட்சம் நாஸ்தி. அஸ்மாகம் ஐஸ்வர்யம் தூ சாபேட்சம் பவதி அஸ்மதபேட்சையா அன்யஸ்ய ஐஸ்வர்யம் ததபேட்சையா அன்யஸ்ய இது சாபேட்சம் ஐஸ்வர்யம். பரமாத்மன தூ நிரபேட்ச நிருபாதிகம் ஐஸ்வர்யம்.
1: ய இமான் லோகா நீஷத ஈஷினீபி இது ஸ்ரவணா.
2: ஈஷனீபி
1: ஈஷினீபி
2: ஈஷினீபி நிற்கால அத்த ஈஷனீபி நிற்க இது இதெல்லாம் அங்க இருக்கு அந்த அதர்வ சீர்ஷத்தில் இருக்கு
1: பூர்வம்
3: அஸ்து.
2: அது அந்த உபநிஷத்தை பார்க்கணும். அதுல இருந்து நிறைய வாக்கியங்கள் எடுத்து எடுக்கிறார் இவர்.
1: இது ஸ்ரவணா
2: ஈஸ்வரஸ்ய
1: ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யாபேக்ஷிதய பசுபதி
2: அபேக்ஷதய
1: வியாபேக்ஷதய பசுபதி
2: ஈஷிதவ்யாபேக்ஷதய ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யம் வேணும் இல்லையா. ஒருத்தர் நியந்திரணம் பண்றதா இருந்தா நியமிக்க கூடிய ஏதோன்னு வேணும். அதை அபேட்சிச்சுதான் நியமனம் பண்ண முடியும். ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்ய அபேக்ஷதய மான்
1: பாஷசம்பந்தேன பசுத்வ வ்யவஹாரத் பசுக்ரஹண பசுக்ரஹணாத் பசுபாஷத்வய
2: சர்வே ஜீவாஹ அத்ர கிராஹ்ய பசுசப்தேன கிராஹ்ய சர்வேஷம் தத்விபதம் சதுஷ்பதம் சர்வேஷம் பிராணினாம் பசுசப்தேன கிரஹணம் கர்த்தவ்யம். पशुशब्दः इति लिखितः अत्र पशुशब्दोऽपि जीवेषु शक्त्या प्रयुज्यते इति न भ्रमितव्यं गौण्या प्रयुज्यते पशुशब्दः पशुः इत्युक्ते जीवः इति वाच्यार्थः नास्ति पशुः इत्युक्ते एवं चतुष्पदामेव पशुः इति वाचकशब्दः परन्तु अत्र शास्त्रे जीवसामान्यपरतया पशुशब्दः प्रयुज्यते स तु गौण्या प्रयुज्यते इति पशो पशुरिव पशुः इति அதீனா அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால பந்தனே
3: பந்தன்
1: சமானகுணமாதாயஸ்ய
2: அபிப்ராயண கௌண்ய பிரயுஜ்யதே பசுசப்தா தஸ்ய பந்தனம் யத்யத் வர்த்தது சர்வம் பாசசப்தேன உச்யதே
1: அனேன சிதசின் நியாமகம் பிரம்மா இதி விஜ்ஞாயதே
2: சிதசின் நியாமகம் சிதாம் சிதாம் அசிதம் அசிதாம் ச நியாமகம் பிரம்மா இதி லப்யதே
1: संसार रुद्रावकत्वात् रुद्रशब्दवाच्यं ब्रह्मा
2: अग्रे रुद्रशब्दः संसार रुग् रुजं द्रावयति इति रुद्रः रुजं द्रावयति इति रुजः संसार रोगः संसारान् मोक्षं ददाति इत्यर्थे
1: तरति शोकमात्मवित्
3: याधि
2: रुग् रुजौ रुजः जकारान्तशब्दः अधिक दुःखं रोगः इत्यादि अर्थः तत् द्रावयति द्रावयति इत्युक्ते
1: உக்ர
2: இத்யுச்யதே குதா உக்ரஹன இன்னொருத்ரால இது பண்ண முடியாது அன்யேன ஸ்வாதீனீகர்த்தும் ந சக்யதே அத்தஹ உக்ர இத்யுச்யதே பரதேஜோபிர் அனபிபவனீயத்வா அபிபவன் தெரியுமா அபிபூதம் அபிபவம் இந்த மாதிரி வார்த்தை கேள்விப்படலையா அபிபூதம் ததீயம் ஸ்வரூபம் நதிருஷ்யதே அந்யதீயேன ஸ்வரூபேன தரி தேன இதம் அபிபூதம் இத்யுச்யதே மறஞ்சு போறது மறஞ்சு போறது அத்ர இதம் பதம் சுவர்ணம் தைஜசம் இத்யுச்யதே ஹலு தஸ்ய ரூபம் பார்த்திவேன ரூபேன அபிபூதம் தீபிகாயம் பிரயோகம் பவதி அது என்ன அர்த்தம் மறந்து போயிருக்கு பார்த்திவேன ரூபேன அபிபூதம் பவதி சுவர்ணஸ்ய அது சுவர்ணம் தைஜசம்னா பாஸ்வர சுக்லமா இருக்கணும் இல்லையா அது பீத ரூபமா தெரியுது தது பீதத்வாத் பிருத்திவி இது பூர்வபக்ஷி வததி ததா நாஸ்தி தது பார்த்திவம் பீத ரூபம் வர்த்ததே பார்த்திவேன பீத ரூபேன சுவர்ணஸ்ய தைஜசம் ரூபம் தத்ர அபிபூதம் அத்தத அபிபூதம் நாம கோர்த்த அது தெரியறதில்லைன்னு அர்த்தம் இதனால அது தெரியறதில்லைன்னு
3: அர்த்தம் அபிபூதம்
2: कुत्र अस्तु अर्थः अवगतः खलु परतेजोभिः अनभिभवनीयं मरक्य मुडियाम इरुक्रते मरक्य मुडियात तेजस तेजः अपेर्पट्ट तेजस इरुक्रदनाल उग्रः उग्रशब्दवाच्यत्वं ब्रह्मणः
1: न तत्र सूर्यो भाति न चन्द्र तारकाः
2: नेमा विद्युतो भान्ति कुतोऽयम् अग्निः तमेव भान्तम् अनुभाति एवं च तस्य भाषा
3: सर्वमिदं विभाति
2: अधुना लिये तेन
3: तस्य भाषा इत्युक्ते तेन अभिभूतं
2: वर्तते तेन न तेन इदं सर्वम् अभिभूतम् इति उच्यते इदं तस्य अभिभावकं भवति इति उच्यते तावद्
1: सत्प्रकाशः परप्रकाशः नियामकतया निखिल चेतन भय हेतुतया भीम शब्द
2: यदि परमात्मनः तेजसा इदं सर्वं अभिभूतं स्यात् इदुवे तेरिजुकवे मुडियात् उलहमे प्रकाशिक्यात् परन्तु तस्य भाषा सर्वमिदं विभाति मनः शब्दः अतः इदं तस्य अभिभावकं न भवति इत्येव तावदेव विवक्षितम्
1: नियामकतया निखिल चेतन भय हेतुतया भीम शब्दाभिधेयं
2: निखिल चेतन भय हेतुतया भयम् इल्लाम प्रवर्तिक्यात् इल्लया भीषास्मात् वातस्पवते भीषोदेति सूर्यः அதனால எத்தனை பந்தனத்துல இருக்கிற வரைக்கும் பயம்தான் இல்லைன்னா பிரவர்த்திக்காது ஏதோ ஒரு பயம் இருக்கணும் நியாமகத்துவேனா நியாமகஸ்ய விஷய பயம் பவதி அதான் நிகில சேதன பய ஹேதுதயா பீம சப்தாபிதேயம் பிரம்மாத பீம பய ஹேதுத்வ பீம இது உச்சதே
1: மகத்வேன திவ்யமானதயா மகாதேவ
2: மகத்வேன ஸ்வானுபவானந்தே ரமதே சர்வதா ரமதே. ரமிக்கிறதுக்கு இன்னொன்னு தேவைப்படுது, கஷ்டம். ஸ்வசீவ சுரூபே யஹ ரமதே, ஸ்வசீவத்துக்கு அந்நந்த அபேட்சதே கலு மகத்வேன தீவியமானதையா மகாதேவா இத்துச்சதே
1: சிவஹா
2: சிவஹா இது
1: ததா அதர்வ சிரசி அத கஸ்மாத் உச்சதே மகாதேவஹ.
2: கஸ்மாத் உச்சதே மகாதேவஹ.
1: சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹியதே தஸ்மாத் உச்சதே மகாதேவஹ.
2: நம்மளே சொல்ற மாதிரி ஸ்ருதிய சொல்றது. கஸ்மாத் உச்சதே மகாதேவஹ, யத சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹியதே தஸ்மாத் உச்சதே மகாதேவஹ இதி அஸ்து.
3: அபி அதர்வ சிரஹ மகாதேவஹ இதி அத்ரவி காரணத்வம் விவக்ஷிதம்.
2: ஆ சர்வத்ர பரமாத்மனஹ ஜகத் சம்பந்தி யத்யத் அஸ்தி, ஜகத் சிருஷ்டி, ஜகத் சம்ஹாரம், ஜகத் பரிபாலனம், ததுபயுக்தாஹ ஏ அம்சாஹ தே அத்ர வர்த்தந்தே.
1: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிகில மங்களாதாரதயா சிவ தத்துவம் யத் அவகம்யதே தத் உக்த ஸ்வபாவதயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி.
2: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா, நிரஸ்தாஹ சமஸ்தாஹ சம்சார கலங்காஹ யஸ்ய, எந்த ஒருவனுக்கு சம்சார கலங்கங்களோட சம்பந்தம் இல்லையோ, சம்சார தோஷங்கள் வர்றதில்லையோ, அதனால நிகில மங்கள ஆதாரதையா, நிகில சர்வேஷாம் மங்களானாம் ஆதாரபூதம் பவதி. அதஹ சிவ சிவஹா இதி சிவ தத்துவம் யத் அவகம்யதே தத் உக்த ஸ்வபாவதயா, சிவ தத்துவம் யத் வர்த்ததே இப்போ சொன்ன உக்த ஸ்வபாவதயா, உக்த ஸ்வபாவஹா சொன்ன சப்தைஹி உச்சமானைஹி ஸ்வபாவைஹி யுக்ததயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி வா இது சந்தேகோ ந கர்த்தவ்யம். பவத்யேவா இது தரிசயிதம் ஏவ ஸ்ருதிஷு ஏதாதுஷா சப்தாஹ தத்பரதயா பிரயுஜ்யந்தே உபபத்யதே இதி அர்த்தம். தத்ர
1: தத்ர தாதிருஷ மஹிமனி ஜகதுபய காரணத்வ சம்பவாத் ததேவ
2: ஜகதுதய காரணத்வம் இல்லையா,
1: உபய காரணம்,
3: உபய காரணம்
2: உபய சத்தியம், உபய காரணத்துவம் உபயவிதம் காரணத்துவம் நிமித்த காரணத்துவம் உபாதான காரணத்துவம் சம்பவதி.
1: தத் ஏதாதிருஷ மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே,
2: மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே, ப்ரஹி வ்ருத்தௌ இதி தாது நிரதிசய ப்ரஹத்வவத் இத்யர்த்தஹ மனி ப்ரத்யய
1: ப்ரஹி
2: ப்ரஹி வ்ருத்தௌ ப்ரஹ்மதி ப்ரஹ்மணம் இத்யுச்யதே கலு பெருசா வருது உபப்ரஹ்மணம் பெருசா வருது அர்த்தம் இது அத்ர உபபதம் கிமபி நாஸ்தி தரி நிரதிசயம் ப்ரஹத்வம் தஸ்ய ஞாயதே அப்பேற்பட்டது பிரம்மசப்தத்தினாலையும் அப்படிதான் தெரியும்.
1: ததேவ சிவசப்த வாச்சியம் ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சித்தம்,
2: ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சிவசப்த வாச்சியம் பவதி, மங்களஸ்வரூபமா இருக்கிறதுனால சிவசப்தஸ்ய வாச்சியார்த்தம் பவதி.
1: அத்த ஆனந்தாதீனாம் விகல்பாதி விசிந்தா நிரர்த்திகா,
2: ஆனந்த

0: ये गुणाः अपेक्षन्ते तेषां गुणानां वाचकाः शब्दाः तत्र तत्र तत्र श्रुत्या उच्यन्ते. அது பார்த்துட்டு அது வேற பிரம்மமா இது வேற பிரம்மமானு பிரமிக்க கூடாது. அந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லை. ஒரே பிரம்மத்தை ஏகமேவ அத்விதீயம் அஸ்ய அது உபபாதக குணை தத்ர தத்ர கீர்த்தனம் பவதி இத்தேவ அவகந்தவ்யம். ஸ்பஷ்டம்.
1: மாயாம் தோ பிரகிருதிம் வித்யாத் இதி மாயாயாஹ பிரகிருதித்வம் ஈஸ்வராத்மகாய
0: ஈஸ்வராத்மிகாயாஹ ஏவ
1: ஆத்மிகாயாஹ ஏவ மாயினம் தோ மகேஸ்வரம் இதி வாக்கியசேஷாத்.
0: மாயாயாஹ பிரகிருதித்வம் உச்சதே ஸ்ருத்யா. பூர்வபக்ஷிணா பிருஷ்டம் ஸ்மரியதே வா. மாயாயாஹ கலு உபாதானத்வம் உச்சதே மாயாம் தோ பிரகிருதிம் வித்யாத் இதி தத்ர உச்சதே. சத்யம் மாயாயாஹ கிம் ஸ்வதந்த்ராயாஹ பிரகிருதித்வம் பவதி வா ஈஸ்வராதீனாயா கலு வர்த்ததே அந்யதா மாயினம் தோ மகேஸ்வரம் தத்ரைவ கிமர்த்தம் உக்தம். அதஹ ஸ்வதந்த்ரா காஜன மாயா இதி கிஞ்சித் அஸ்தி ஜகத் காரணம் இதி ந சிந்தனீயம். சத்யம் சாங்க்யானாம் மதம் ந அத்ர ஸ்வீகர்த்தவ்யம். மாயாம் தோ பிரகிருதிம் வித்யாதி மாயாயாஹ பிரகிருதித்வம் ஈஸ்வராத்மிகாயாஹ ஏவ. ஈஸ்வராத்மிகாயா இத்யுக்தே ஈஸ்வரே தாதாத்மியேன ஸ்திதாயா. ஈஸ்வரே தாதாத்மியேன ஸ்திதா சக்தி சா ஏவ மாயா இத்யுச்யதே. ந தோ ஸ்வதந்த்ரா ஸ்வதந்த்ரக் கஷ்சித் பதார்த்தஹ. அதஹ மாயினம் தோ மகேஸ்வரம் இதி வாக்யசேஷா இதி ஞாயதே.
1: சூக்ஷ்ம சிதசித் விசிஷ்டம் ப்ரஹ்ம காரணம்.
0: சூக்ஷ்ம சிதசித் விசிஷ்டம் ப்ரஹ்ம காரணம் ஸ்தூல சிதசித் விசிஷ்டம் தத் காரியம் பவதி. காரியமும் காரணமும் ஒன்றுதான். சூக்ஷ்ம சிதசித் விசிஷ்டம் ஸ்தூல சிதசித் விசிஷ்டம் இதம் இதானி எது திருஷ்யதே தத் ஸ்தூலம் சித் அஜித். இப்ப பிரம்ம இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி ஸ்தூல சிதசித் விசிஷ்டமா இருக்கு? இதுக்கு காரணமான பிரம்ம எப்படி? சூக்ஷ்ம சிதசித் விசிஷ்டம். இதுதான் விசிஷ்டாத்வைதம். அதுதான் சிவ விசிஷ்டாத்வைதம் சொல்றது. விசிஷ்டாத்வைதம் வார்த்தை இருக்கு இல்லையா? நீங்களும் விசிஷ்டாத்வைதிகள் தான். சிவ விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டம் சொன்ன விசிஷ்ட அத்வைதம் சொன்ன அத்வைதம் இத்தியஸ்ய ஏகத்வம் இத்யர்த்தம். ஏகம் ஏகம் இத்யர்த்தம் அத்வைதம். கதம் ஏகம் இத்யுக்தே விசிஷ்டம் ஏகம். விசிஷ்டஸ்ய ஏகத்வம் விவக்ஷிதம். விசிஷ்டஸ்ய இத்யுக்தே விசிஷ்டம் இது சாகாங்க்ஷ பதம் கலு.
1: கேன விசிஷ்டம்
0: கேன விசிஷ்டம் இது வக்தவ்யம். சித் அசித் விசிஷ்டம் சித் அசித் விசிஷ்டம் இத்யர்த்தம். தரி சித் அசித் விசிஷ்ட அத்வைதம் ஏவ விசிஷ்ட அத்வைதம் இது ஏகதேசேன கிரஹீத்வா உச்சதே. சத்யபாமா பாமா இதுவத் சிதஜித் விசிஷ்டாத்வைதம் சிதஜித் விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டாத்வைதம் இது லாகவேன வயம் வியவஹராம விசிஷ்டாத்வைதம் இது அத்தாப்பி ஸ்தூல சிதஜித் ஸ்தூல சிதஜித் விசிஷ்டம் சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டம் ரெண்டுமே சேர்த்து விசிஷ்டாத்வைதம் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கோம். தது இதம் சிவ விசிஷ்டாத்வைதம் சிவரூபம் பரமாத்மானம் ஸ்வீகிருத்திய விசிஷ்டாத்வைத ஏவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தஹ ஏவ உச்யதே. காரணீபூதம் காரியபூதம் ச காரணரூபேணாபி ஏகமேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே காரியரூபேணாபி ததேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே. தத் கதம் இது பிரஷ்னம் பவதி கலு. அது ரூபபேதம் பிரகல்பதே ரூபபேதேன ததேவ காரணம் ரூபபேதேன ததேவ காரியம். பரமாத்மா காரியமா? ஆமா. இது கதம் விசிஷ்ட ரூபேண ஸ்வரூபேண ஸ்வரூபேண காரியம் நாஸ்தி ஸ்வரூபேண காரணமபி ந. சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரணம் ஸ்தூல சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரியம். ஸ்தூலம்னு தெரியக்கூடியது சூக்ஷ்மனா நம்ம சாட்சாத் அவகந்தும் அசக்கியம். சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டம் பிரம்ம காரணம் ஸ்தூல சிதஜித் விசிஷ்டம் தத் காரியம் பவதி. அத ஜகத் ஜன்மாதி காரணம் பிரம்ம இது சித்தாந்த இது சித்தாந்த கிருத.
1: காரணம் எதாஸ்தி ததா ததைவ ததா ததா காரியமபி அஸ்தி.
0: அஸ்து ததே அஸ்தி. கதாச்சித் கேவல காரண மாத்திரேன திஷ்டதி பிரளய காலே ததா காரியம் நாஸ்தி நாஸ்தி. காரியரூபேண யதா வர்த்தது தானி காரணரூபேண அபி வர்த்தது. அத்ர கிஞ்சித் வியாக்கியானே கிஞ்சித் லிகிதம் அஸ்தி அந்தே தத் அத்ர கிஞ்சித் சூக்ஷ்மாம்சஹ அஸ்தி வா இதி பஷ்யாமி அஸ்தி சித் ஸ்வஹ வத. அத்ர
2: தரதே சோகம் ஆத்மவித் ஏ ப்ரஹ்ம பிரதிபாதிதே.
0: ஆத்மவித் சோகம் தரதி இத்யுச்யதே. ஆத்ம சப்தேன பரமாத்மா உச்யதே. பரமாத்ம ஜ்ஞானினஹ புருஷஸ்ய சோகதரணம் பவதி இது உச்சதே கலு. தரி பரமாத்மஜானின சோகதரணம் பவதி பவதி சேத் தத்ர அஸ்ய சோகதரணாய பரமாத்மஜானம் அபேக்ஷதே இது ஞாயதே. பரமாத்மஜானம் கதம் உபகரோதி இத்தி பரமாத்மா அனுகிரக துவாரா இது வக்தவ்யம். தரி அஸ்ய சோக நிவர்த்தியர்த்தம் பரமாத்மா அனுகிரக பரமாத்மா அனுகிரகோபி ஏகம் காரணம் இது ஏவம் ரீதியா லப்யதே சாட்சாத்தும் லப்யதே. பரமாத்மஜானஸ்ய சோக நிவர்த்தியம் பிரதி காரணத்துவம் உச்சதே அனுகிரகத்வாரா இது தத வக்தவ்யம் பவதி.
3: சத்தாய லோகானாம் ஸ்திதிரேக சச்சானந்த ரூபா.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம், ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பகவத்பக்தஜன், मनीषा पंचक के प्रथम श्लोक का उच्चारण करते हैं।

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மஹிமா பிரசன்டட் பாய் சுவாமி சந்தோஷி மாதாஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: பூஜ்ய மாதாஜி கே புனித சரணோ மே வந்தன். ஆப் சப் கி தரப் சே, சன்ஸ்தா கி தரப் சே, ஓர் சபி யஹா ஜோ ஸ்டாஃப் மெம்பர் ஹே, உன் சப் கி தரப் சே மஹாராஜ் மாதாஜி கோ வந்தன் கர்தே ஹே. ஆஜ் த்ராதசி ஹே, கணபதி கி ஜோ அபி தூம் மச்சி ஹே உஸ்கே பீச் புஜ்ய மாதாஜி கா ஆகமன் एक शुभ चिन्ह है. और माताजी ने जो विषय भी लिया है शिव महिमा, माताजी हम 28 तारीख तक यह प्रवचन द्वारा माताजी द्वारा रहेगी. प्रातः प्रवचन द्वारा सायं भी माताजी को सुनने का आयोजन किया गया है, जिसकी जाहिरात माताजी के प्रवचन के बाद होगी. आप सब की तरफ से फिर से माताजी को वंदन करते हैं. हरि ओम.
2: बोलिए सच्चिदानंद भगवान की जय. उमापति महादेव की जय. पवन सुत हनुमान की जय. जगदम्बा मैया की जय.